கண்டம்பலில் பாபுரே பாமுன் மிருங்கனு கப்பா வியாக்கிரமுன்னு வியாபாதிச்சிம்போது அம்மா